0: പൊന്മണി അൻപോടെ കാതലൻ നാം എഴുതും കടിതം ഇല്ല കടിതാസ്തി ഇല്ല കടിതമേ എടുക്കട്ടോ പടി
1: കൺമണി അൻപോടെ കാതലൻ നാൻ എഴുതും കടിതമേ
0: பாட்டாக படிச்சிட்டியா அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல இங்க பொன்மணி போட்டுக்க பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம்
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்க சௌக்கியமே
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது
0: அதேதான் பிரமாதம் கவிதை கவிதை படி

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். ஆ பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமி பிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமான

0: நாளா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவ கிராண்ட்பா, கூடல் தண்ணி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
2: வேணா வேணா வேணா நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை போட்டே.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டே.
0: நீ படிச்சு போன தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ.
2: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூட்.
2: ரொம்ப மூட.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவே தானா?
4: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைரி கேர்ள்ஸ்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പൊ നമ്മ സെഞ്ചുറീസ് ഓൾഡ്ക്ക് പോറോം. ടുഡേ കോഫിന്നാ நம்ம இந்தியால ரொம்ப காமன்ல, பட் காஃபி சரியா சொன்னா அது நேட்டிவ் டு இந்தியா கிடையாது. த காஃபி பாட் ஆஃப் இந்தியா ட்ரேசஸ் இந்தியாஸ் காஃபி பிகினிங் பாபா புடனோட அந்த ஸ்டோரியிலிருந்து ஆரம்பிக்குது. இவங்க வந்து ட்ரெடிஷ்னலி ஒரு ஸோ இவங்க வந்து யெமன்ல இருந்து 7 காஃபி சீட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் அது வந்து கர்நாடகாவில் பிளான் பண்ணிட்டு அரவுண்ட் ஒரு 16th century, 17th century நடந்த இந்த ஒரு விஷயத்தை சுற்றி தான் இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. 7 சீட்ஸ்னா நாட் அ ஹியூஜ் பேக்கில், நாட் 100 ஆஃப் பிளான்ஸ், 7 மட்டும்தான். அதை பிளான் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி லாங் டைமுக்கு இந்த காஃபியை வந்து ஒரு கார்டன் கியூரியோசிட்டியாக தான் இருந்தேன். அப்புறம் 18th century கொமர்ஷியல் பிளான்டேஷன் சவுத் இந்தியாவில் டெவலப் ஆகுது. அண்ட் இவென்ச்சுவலி காஃபி கல்டிவேஷன் வந்து கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு நிறைய ரீஜன்ஸ் இன்க்ளூட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டுடே இந்தியன் காஃபி ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் வெஸ்டர்ன்ஸ். அண்ட் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, காஃபி இன் இந்தியா ஷேட் ட்ரீஸில் காமனாக வருது. ஸோ காஃபி இன் இந்தியானா அது ஷேட் ட்ரீஸ் மாதிரி தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரீஸ் வந்து சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணும், ஒரு மாடரேட் டெம்பரேச்சரில் பயோடைவர்சிட்டியை சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு இந்தியன் காஃபி நம்ம குடிக்கும் போது யூ ஆர் எக்ஸாக்ட்லி ட்ரிங்கிங் சம்திங் தட் இஸ் ட்ராவல் த்ரூ யெமன், கர்நாடகா, சவுத் இந்தியா, அப்புறம் காஃபி ஃபில்டர். ஸோ பிரெட்டி லாங் ஜேர்னி. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது அந்த 7 லெஜெண்டரி சீட்ஸ் தான். ஸோ அந்த 7 சீட்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டல. இப்போ எங்கேயோ போக வேண்டாம், இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். இது அஹலி எஃப்எம் 90.4. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. വാട്ട് മേക്സ് എ ഫിൽട്ടർ കോഫി ഡിഫറെന്റ്? ബേസിക് പ്രോസസ് വന്ന് ரொம்ப സിമ്പിൾ தானே. ഒരു കോഫി പൗഡർ എടുത്ത് ஒரு ட்ரெடிஷ்னல் மெட்டல் ஃபில்டருக்குள்ள போட்டு ஹாட் வாட்டரை ஆட் பண்ணி வாட்டர் ஸ்லோலி அந்த காஃபி கிரவுண்ட்ஸுக்குள்ள பாஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுறது ஒரு கான்சன்ட்ரேட்டட் லிக்யூட் கால் டிகோஷன். அண்ட் இதுதான் ஃபில்டர் காஃபியோட ஹார்ட்ங்கிறது. அந்த டிகோஷன் நம்ம ஹாட் மில்க் அண்ட் சுகரோட ஆட் பண்ணி உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிச்சுன்னா அது ஒரு ஃபில்டர் காஃபி, இல்லை ஃபில்டர் காஃபின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த காஃபி பிளெண்டில் அரபிக்கா, ரோபஸ்டா, சம்டைம்ஸ் சிக்கோரி அப்படி நிறைய பிளெண்ட்ஸ் இருக்குது. சிக்கோரி இஸ் இன் காஃபி, இட்ஸ் அ ரோஸ்டட் ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். காஃபியில் அந்த பிட்டர்னஸ் ஃப்ளேவர் எல்லாம் கொடுக்கறதுக்காக சிக்கோரி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அண்டு சில பேருக்கு தே வாண்ட் பியோர் காஃபி, சிக்கோரி கொஞ்சம் இருந்தால் தான் ரியல் சவுத் இந்தியன் காஃபின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு சிங்கிள் யூனிவர்சல் ரெசிபி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளோட பர்ஃபெக்ட் காஃபி பீன்ஸ், ரோஸ்ட், கிரைண்ட் சைஸ், காஃபி டு வாட்டர் ரேஷியோ, ப்ரூயிங் டைம், நம்ம யூஸ் பண்ணுற பால், சுகர் எல்லாத்துலேருந்து அது வேரி பண்ணும். ஸோ தேட்ஸ் வை சேம் காஃபி பவுடராக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஹவுசஸில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கறது அதனால. ஸோ தேட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஃபில்டர் காஃபி. ரெசிபி சிம்பிள் தான், ஆனால் நிறைய வேரியபிள்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம் இதாக எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம், ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പോ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ആണ് ഒരു ക്വസ്റ്റ്യൻ, പെർഫെക്റ്റ് ഫിൽട്ടർ കോഫി എപ്പി മേക്ക് பண்றது. ഫസ്റ്റ് നമ്മ ഫ്രഷ്ലി റോസ്റ്റ് ആണ് കോഫി പൗഡർ എടുത്തുക്കണം. ரொம்ப ஃபைனா பொடிச்சு ஒரு எஸ்பிரசோ பவுடர் மாதிரி ஆக்கணும். யூ நீட் டு கிரைண்ட் சூட்டபிள் ஃபார் ஸ்லோ ஃபில்டர் ப்ரூயிங். ஸ்லோ ஃபில்டர் ப்ரூயிங் தான் இதோட இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுக்காக நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர்னை போட்டுட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணோம், ஆனால் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி லிடை க்ளோஸ் பண்ணி வெயிட் பண்ணி. ஸோ ஃபில்டர் காஃபினா அது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது, ரொம்ப பேஷன்ஸ் வேணும். வாட்டர் ஸ்லோலி பாஸ் பண்ணி அதை டிகோஷன் ப்ரிப்பேர் பண்ணி, டிகோஷன் எடுத்துட்டு மில்கை செப்பரேட் பண்ணி அதை டிகோஷனில் ஆட் பண்ணி சுகர் ஆட் பண்ணோம். அண்ட் ஃபைனலி ஒரு டம்ப்ளர் டவரால் அது போர் பண்ணோம். அண்ட் இதில் ப்ரோ டிப் என்னன்னா, காஃபியை அகெயின் அண்ட் அகெயின் பாயில் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு டெலிகேட் அரோமா இருக்கு. நாம இன்னும் அதை பாயில் பண்ணிட்டே இருந்தால் அது அந்த டெலிகேட் அரோமாவை டிஸ்டர்ப் பண்ணிடும். ஸோ நாம இன்னும் அதை பாயில் பண்ணிட்டே இருந்தா அது அதோட டெலிகேட் அரோமாவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ டோன்ட் லெட் யூர் டிகோஷன் சிட் அரவுண்ட் ஃபார் எவர். ஃப்ரெஷ்லி ப்ரூ டிகோஷன் தான் மச் பெட்டர் அரோமா அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஃப்ரெஷ் காஃபி, குட் வாட்டர், நல்லா கரெக்டாக கிரைண்ட் பண்ணி ப்ராப்பராக ப்ரூ பண்ணி, ஹாட் மில்க்கும் கொஞ்சம் பேஷன்ஸும் இருந்தால் நம்ம ஃபில்டர் காஃபி ஃபார்முலா ரெடி. ஓகே, ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த பாட்டு ட்ரை பண்ணதுக்கான டைம். இது அகல்யா FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇപ്പോ കോഫി ലവേഴ്സ്ക്കു ഒരു ഇമ്പോർട്ടന്റ് ആണ് ടോപ്പിക്. ഇത് ഒരു സീരിയസ് ആണ് ടോപ്പിക്. കോഫി ഹെൽത്തിയാ ഇല്ല അൺഹെൽത്തിയാ? ദി ആൻസർ ഇസ് ഇറ്റ് ഡിപെൻഡ്സ് അപ്പടിന്ന சொல்ல முடியும். കോഫി ഓട്ടോമാറ്റിക്കലി உங்களுக்கு ബാഡ് கிடையாது. റിസർച്ചേഴ്സ് என்ன சொல்றதுனா ஒரு மாடரேட் லெவல்ல காஃபி கன்சூம் பண்றது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா பிக்கர் இஷ்யூ வந்து கஃபீன் தான். ரிசர்ச்சர் சொல்றது என்னன்னா ஒரு 400 mg ஆஃப் கஃபீன் பெர் டேங்கிறது ஜென்ரலி நம்ம ஒரு அடல்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஓகே ஓகேன்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப அதிகமா நீங்க கஃபீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆங்ஸைட்டி, ஹெடேக், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி ஃபாஸ்டான ஹார்ட் பீட் எல்லாம் கொடுக்கும். ஈவன் சில பேர்ல ஹார்ட் பர்ன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் சிம்டம்ஸ் எல்லாம் வேர்ஸ்ன் ஆயிருக்கு. ஸோ ஃபில்டர் காஃபி நெசசரிலி அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நாம் அதில் என்ன ஆட் பண்ணுறதோ அதுதான் பிரச்சனை. நிறைய பால், நிறைய சுகர், இல்லை மல்டிப்புள் கப்ஸ் நீங்கள் ஒரு டேயில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா அது நம்மளோட நியூட்ரிஷனல் பிக்சரை ஓவராலாக கொஞ்சம் அதிகம் மாற்றும். ஸோ ப்ரெக்னென்ட், பிரஸ்ட் ஃபீடிங் பீப்புள் ஜென்ரலி நாம் ஒரு லிமிட் இருக்கும் கஃபீன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஓகே, ஸோ ஸ்டாப் ட்ரிங்கிங் காஃபின்னு சொல்ல, உங்களோட ஹெல்த்தை கனெக்ட் பண்ணி உங்களோட லிமிட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். நோ யுவர் லிமிட். 1 cup of coffee உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுனா நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் 3-4 cups எல்லாம் எடுத்தால் அது கண்டிப்பாக உங்களை நைட் உங்களை வெயிட் பண்ணிடும். ஸோ லிசன் டு யுவர் பாடி அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஃபி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த பாட்டு எடுத்துக்கிறதுக்கான டைம். இது அகலி எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ஸோ டுடே நாம ஒரு சிம்பிள் கப் ஃபில்டர் காஃபியை ஃபாலோ பண்ணிட்டு யமன்ல இருந்து கர்நாடகா வரைக்கும், கர்நாடகால இருந்து சவுத் இந்தியா காஃபி கல்ச்சர் வரைக்கும், காஃபி பிளான்டேஷன்ல இருந்து காஃபி போர்டு வரைக்கும், அண்ட் ஃபைனலி நம்ம வீட்டு டம்ப்ளர் வரைக்கும் வந்துட்டோம். 7 லெஜெண்டரி சீட்ஸ், அதுக்கப்புறம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் கல்டிவேஷன், அப்புறம் காஃபி பிளான்டேஷன்ஸ் வந்துருச்சு, ரிசர்ச்சர்ஸ், ஃபார்மர்ஸ், ரோஸ்டர்ஸ், அண்ட் ஃபைனலி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மெட்டல் ஃபில்டர் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. இட்ஸ் அ குவாய்ட் ஜேர்னி ஃபார் ஒன் கப். அண்ட் அதனால தான் ஃபில்டர் காஃபி இஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ பெவரேஜ் சொல்றது. சில பேருக்கு அது ஒரு மார்னிங் ரிச்சுவல், சிலருக்கு அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு பிரேக் ஃப்ரம் ஒர்க், இல்லை கான்வர்சேஷன் ஸ்டார்டர். அண்ட் காஃபி இல்லாமல் லைஃபே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ற நிறைய பேர் கூட இருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் காஃபி மிக்ஸ் பண்ற அந்த டிக் டிக் சவுண்ட் நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஃப்ரெஷ்லி ப்ரூட் டிகோஷன் ஸ்மெல் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு செகண்ட் எடுத்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த டேஸ்ட் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்டரி கூட. ஸோ ஒன் லாஸ்ட் திங், காஃபி குடிக்கலாம், பட் மாடரேஷனோட குடிக்கலாம், பிகாஸ் அ பர்ஃபெக்ட் கப் இஸ் நாட் த ஸ்ட்ராங்கஸ்ட் கப். அதனால பார்த்து உங்களோட சந்தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஓகே, டம்ப்ளர் ரெடியா, தவரா ரெடியா, காஃபி பவுடர் ரெடியா? அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபியோட நானும் போயிட்டு வரேன். ஸோ இன்னைக்கு ஏன் கூட இந்த ஜேர்னியில் சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு, அன்டில் வி மீட் அகெயின், கீப் த காஃபி ஹாட் அண்ட் கீப் த கான்வர்சேஷன்ஸ் வார்ம் அண்ட் என்ஜாய் யுவர் காஃபி. பை பை, டேக் கேர். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹல்யா எஃப்எம் 90.4. இது நம்ம நேரம். பை பை.